0: பிராட்டத்த வகக்கியம் ரேடியோ
1: மினிபெய் மொழிம மதக்கிரீம சுரக்கிம் மகத்துட்ட
2: මාර්ග භාවිතයේදී ජංගම දුරකථනය පාවිච්චි නොකරන්න.
1: සුපකමලක් පරිස්සමින් කිහින්නෙන්න.
3: FM 93.5 FM 93.7 ලකන